இந்திரருவாய, பரசுராமருவே கரையாய, அஜயசுருவே பீக்கியாகாய், ஐசீ தர்கா மில சஜாய், ரூவே ராம நிகாலா பயா, சீதா லக்ஷ்மண விச்சுட கயா, ரூவே தஹ சிர லங்க குவாய், ஜின சீதா ஆந்தி டௌருவாய், ரூவே பாண்டவ பயே மஜூர், ஜினகே சுவாமி ரஹத ஹதூர், ரூவே ஜன்மேஜா கோயே கயா, ஏகீ காரண பாபி பயா, ரோவே சேக மசாயக பீர், அந்த கால மத லாக பீட, ரோவே ராஜே கண் படாயே, கர் கர் மாங்கே பீக்கியா ஜாய், ரோவே கிருப்பன் சஞ்சஹ தன் ஜாய், பண்டத் ரோவே ஜான் குவாய், பாலி ரோவே நாஹே பதார், நானக துக்கியா சப் சம்சார், மன்னே நாவோ சோயி ஜன ஜாய், ஔரி கர்ம நாலே லாய், மஹல்லா தூஜா, ஜப தப்ப.